0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தேனிசை அரங்கம் மணி சரியாக 7 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, மே மாதம் 2 தேதி. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமாலை போற்றும் ஒரு பக்தி பாடலை அளித்து இருக்கின்றோம். மேலும் திரைப்பட மெல்லிசை பாடல்களையும் அளித்து இருப்போம். முதலில் நம்முடைய உள்ளூர் கலைஞர்கள் குரலில், அம்மா அஜிதா மருதை குரலில் குறையொன்றும் இல்லை என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் குறையொன்றும் இல்லை என்னும் பாடலை அம்மா அஜிதா மருதை குரலில் கேட்டீர்கள். அனைவருக்கும் மீண்டும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கம். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கின்றது உங்கள் பிடித்த நிகழ்ச்சி தேனிசை அரங்கம். இன்று காலையில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது இல்லையா? இந்த குளிரையும் மறக்க வைக்கும் அளவுக்கு நம்மோட சனிக்கிழமை மகிழ்ச்சி சூப்பராக இருக்கிறது. நேற்றுதான் நம்முடைய மொரீசஸ் நாட்டில் பல்வேறு இடங்களில் சித்திரை பௌர்ணமி காவடி திருவிழாவை கொண்டாடினோம். முருகனின் அருளும் பக்தியும் அடியும் நம் நாட்டையே அழகாக்கியது. இந்த இனிய நினைவுகளோடு இன்று காலை உங்களுக்காக இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து கேளுங்கள்.

0: tout ce que nous avons découvert comme vrai, rien n'est aussi grand que la véracité.
1: உண்மை பேசும் மனிதரை மக்கள் எளிதில் நம்புவார்கள். நம்பர்கள் குடும்பம் வேலை இடம் எல்லா இடத்திலும் நம் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். உதாரணமாக, நான் தாமதமாக வந்தது என்று தவறு என்று நேர்மையாக சொன்னால் கோபம் குறையும், மதிப்பு கூடும். வாய்மை அதிகாரம் நமக்கு சொல்லும் முக்கிய பாடம், தவறை மறைத்தால் அது பெரிதாகும், உண்மை சொன்னால் சரியாகும். மாணவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும். கசப்பான உண்மை பேசுவது வாய்மை அல்ல, தீங்கு இல்லாத உண்மை பேசுவதுதான் வாய்மை. உதாரணமாக, ஒருவரிடம் தவறு இருந்தால் நீ எதுக்கும் சரியில்லை என்று சொல்லாமல் இதை கொஞ்சம் மாற்றினால் இன்னும் நல்லா இருக்கும் என்று சொல்லலாம். ஒரு பொய் சொல்லினால் அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல வேண்டி இருக்கும். இதனால் வாழ்க்கை முழுக்க மன அழுத்தம், பயம் வரும். உண்மை பேசினால் மன அமைதியாக இருக்கும். அடுத்த பாடலை, புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா நீலம் அம்மாசே, ஐயா அம்மாசே, அம்மா தேவி அப்பசாமி மற்றும் ஐயா தர்மா, அம்மா வனிதா ராமன் மற்றும் ஐயா தாசன், இதோ உங்களுக்காக அடுத்த பாடலை தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

அன்பு மக்களை நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் இன்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக லெஸ்காலிய ஊரிலிருந்து மமே ராஜு நாய்கன், குமிலா தேவி, ஜெஷினி ஆதவன், ஹுதேசன் மற்றும் அத்தை நாயகி உங்களுக்காக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

மக்களே, நீங்கள் நம்முடைய R13 வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 8 மணி வரை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். அடுத்து வருவது தனுஷ் பாடிய அடுத்த பாடல். வா வாத்தி என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் தனுஷ். தனுஷ் வந்து ஒரு நடிகர் மட்டுமல்ல, பல பாடல்களை பாடி இருக்கின்றார். இதோ அவருடைய குரலில் நீங்கள் இந்த பாடலை கேட்கலாம். மேலும் உங்களிடம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், கண்டிப்பாக எங்களுக்கு 4028070 402807 என்னும் தொலைபேசியில் மூலமாக நீங்கள் அழைக்கலாம்.

அன்பு மக்களே, உங்களுக்காக ஒரு சிறிய சமையல் குறிப்பு. தேங்காய் சாதம் செய்வது இப்படி. தேவையான பொருட்கள்: சமைத்த சாதம் 2 கப், துருவிய தேங்காய் 1 கப், 2 டீஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 2 நறுக்கிய பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிள்ளை, சிறிது நறுக்கிய இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, சிறிதளவு முந்திரி அல்லது வேர்க்கடலை. முதலில் சாதத்தை தனியாக பரப்பி குளிர விடுங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கவும். அதில் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, இஞ்சி சேர்த்து வதக்கவும். இப்போது துருவிய தேங்காய் சேர்த்து 2 நிமிடம் லேசாக வதக்கவும். உப்பு சேர்த்து கலந்து இறுதியாக சாதத்தை சேர்த்து மெதுவாக கலக்கவும். சூடான சுவையான தேங்காய் சாதம் தயார். மற்றும் சாப்பிட சிறந்த எப்படி சொல்கிறது காம்பினேஷன், நீங்கள் தயிர் மற்றும் ஊறுகாய் சாப்பிடலாம். ஒரு சட்னி அல்லது அப்பளம் கூட நீங்கள் சாப்பிடலாம்.

அனைவரும் இன்று குடும்பத்தோடு ஓர் இனிய சனிக்கிழமை கழியட்டும். உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள். சிறிது ஓய்வு எடுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் கவனித்துக் கொள்ள மறக்காதீர்கள். இன்று கொஞ்ச நேரம் உங்கள் வாழ்க்கைக்காக, உங்களுக்காக ஓர் அழகான மீ டைம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்.

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை மே மாதம் 2வது தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. ஸ்டன்லே ஹோசிலிருந்து இன்று அம்மா சவிதா சுப்பிரமணிய தமது பிறந்த நாளை முனித்து கணவன் பாலன், உமேஷா, கத்ரேஸ், ராஜம்பா, கெவின், ஷேலா தேவி, திரவியம், ரயான், செல்வம், நந்தா, பிரிசிலா, அனைத்து சுப்பிரமணிய குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். ரோசிலிருந்து ராதா வேலாயுதம் தமது பிறந்த நாளை முனித்து மனைவி வினுதா, அக்கா வதி, ஃபிஃபி, அவுசல், கத்ரேஸ், பூவனன், நவிசன், தேவி, ஹோமி, மலா, புபாலன், செல்வன், ஜெசன், யாலினி, செயான், சுபா, தனோபாக்கியோ, மாலினி, தனபாலன், கேஷா, கேஷிகா, நளினி, கிரிஷ், அனைத்து வேலாயுதம் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். தயக்கிலிருந்து மன்சி மருதே தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் அப்பா ராகவன், அம்மா நதாஷா, தங்கை தரிணி, மேலும் மருதை குடும்பம். மோதல்பெயலிருந்து அக்கா தங்கை பைனிவேல் தமது பிறந்த நாளை முனித்து கெல்வின், எலா, எல்வன், தன்வன், அனைத்து பைனிவேல் மற்றும் லிஸ்கல்யே ஊரிலிருந்து மமே ராஜு நாய்கன் மற்றும் நாய்கன் குடும்பம் பைனிவேல் குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள். இதே பாடலை நாங்கள் யூனியன் பார்க்கிலிருந்து மஜீவா குயிண்டன் தமது குழந்தை பேரன் பேத்திமார்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். கிஷந்தன், தேஷிகா, மிது, கிருஷ்ணா, அஷ்லே, நிலேஷ், ஓவன், ஸ்ரேயா, கிஷினி, ஆயுஷ், குழகன், அனவி, லட்சுமி, கியான், மருதை முத்து, சத்யன், வெங்கடலப்பிலே, பெச்சிபாலிலிருந்து வைத்திலிங்கம் குடும்பம், நாய்கன் குடும்பம் மற்றும் முனிசுவாமி குடும்பம் நம்முடைய அவன் த்ரீ குடும்பத்துக்கு பாடலை கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா ஜீவா. இதே பாடலை நாங்கள் நிதி சதப்பா தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா கமலம் பிளே, அம்மாய் மற்றும் தாத்தா சார்பிலும் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நிதி. இதே பாடலை நாங்கள் பூமாலை, கிரீஷ் மற்றும் புஷான் அவர்களுக்காக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ தீமான் இசையமைத்த அழகான அரக்கனா.

அன்பு மக்களே, அடுத்த பாடலை நாங்கள் இன்று ஐயா அழகன் ஆறுமுகம் தமது பிறந்த நாளை முனித்து திருவதி சரவணன் கமலம் அருள் அருமை தம்ரு யேஷ்வின் சன்வி அருளன் ஷாலினி அம்மா சிவம் அப்பா சிவன் முருகப்பா நாயக்கன் மற்றும் அனைத்து சீதலம்மன் திருக்கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சார்பிலும் முருகப்பா நாயக்கன் சார்பிலும் அழகன் ஆறுமுகம் அவர்களுக்கு பிறந்த நாளை வாழ்த்தி இருக்கின்றார்கள். இதே பாடலை நாங்கள் சச்சுதா மனுதா செல்வா நலகுந்தன் ஆனந்த வேலாயுதம் மற்றும் ஹிஷானு திருக்கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். இன்று அம்மா தலம் தமது பிறந்த நாளை முனித்து யுவேஷ்னி வுத்ராஸ்ரீ சீர்காழி வருஷா மிக்கோ வினோத் வாதி விஸ்வானி ரஞ்சி நந்தன் பொலு சிறுமி யுவரசி லெஸ்காலியே ஊரிலிருந்து அம்மா தலம் அவர்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார்கள். இதே பாடலை நாங்கள் ரிவியாஜுகிறோம். பவுரை சேர்ந்த அம்மா மனுன் பேரன் பேத்திமார்களுக்கும் சோமசேகரன் சோழன் செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா அனைத்து சகோதரன் சகோதரிமார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் வசந்தா ரூபி நண்பர்களுக்கும் தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அம்மா மனுன் உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. நம்முடைய அடுத்த தமிழ் நிகழ்ச்சி 11 மணிக்கு தொடங்கும், அதை கேட்க தவறாதீர்கள். சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியை வழங்குபவர் கலைவாணி முருகன் அவர்கள். மீண்டும் உங்களை புதன்கிழமை காலையில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் வீக்கெண்ட் இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம்.

அவுனந்தி சங்கீத ரசிக்குள்ளார ஸ்டேஷன்ஸ்டி கனெக்டட் ஆன் 94.5.6.98.2 மெகா ஹெர்ட்ஸ் பைன ஏ ராபோயே பாட்ட விசேஷங்க மனம் அங்கிதம் சேஸ்துன்னாம் டு கிருஷ்ணா சனாசி ஆஃப் சைன் டு பை ஸ்பெஷலி கம்மிங் ஃப்ரம் அம்மா பிரேட்டிமா சூர்யா ஜெய்சிகா நிஷால் ஜிவேஷ் மேதி ஸ்வர்ராஜ் ஜானி அனிதா பூர்ணிமா யஷ்வின் கேன்ராஜ் ரேஷ்மி இங்கா சமஸ்த ரமசோமி குடும்ப சபியுலந்தரூ இங்கா ரம்யா குடும்ப சபியுலந்தரூ ரமானா சுராஜு நராய்ஜு குருசாமி இங்கா ஸ்பெஷலி கம்மிங் ஃப்ரம் ஆல் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜன்மதினோத்சவ சுபாகாங்க்ஷலு